0: பின் பரமேஸ்வரன். அல்பசமயத்தினகம் பிராதேசிக வார்த்தைகள் கேட்கும்.
1: ஆகாசவாணி, இதோ பரமேஸ்வரன்.

0: இன்னிசை திக்கட்டும் பரவட்டும் தேன் தமிழ் இன்னிசை. அன்பார்ந்த நேயர்களுக்கு ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் நாம் புதிதாக தொடங்க இருக்கும் நிகழ்ச்சியை ஆவலுடன் கேட்டு ரசிக்க உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் ரேடியோ சாந்துவனம் பெருமை கொள்கிறது. இன்னிசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவபிரகாசம் MK.
1: என் பெயர் உமாநந்தினி. எமது இன்னிசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து பேராதரவு தருமாறு நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
0: தமிழ் இன்னிசை நிகழ்ச்சியின் முதல் பாடல், புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை. மனிதனின் வெற்றிக்கும் புத்திசாலித்தனத்திற்கும் ஒரு தொடர்பும் இல்லை. செல்வம் மன அமைதியை தராது. வாழ்க்கையின் பல முரண்பாடுகளை இப்பாடல் விளக்குகிறது. நடிகர் சந்திரபாபு வேடிக்கையாக பாடியிருந்தாலும் அதில் ஆழ்ந்த வாழ்வியல் தத்துவங்கள் உள்ளன. கவியரசு கண்ணதாசனின் பாடல் வரிகளுக்கு இசை R. சுதர்சனம்.

பார்ப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற

0: പരിപാടികൾ, പുതുപുത്തൻ ആശയങ്ങൾ ആസ്വദിക്കൂ. റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: അൻപു നേയർകളെ, റേഡിയോ സാന്ത്വനം 90.4 അലവരിസിയിൽ ഇന്നിസൈ നികഴ്ചിയின் അടുത്ത പാടലിൽ മീണ്ടും സന്ദിപ്പോ. தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில், உடலில் வந்த சொந்தம், உடலில் கண்ட இன்பம், மயக்கம் என்ன காதல், வாழ்க வாழ்க. 1984 வெளியான தம்பிக்கு எந்த ஊர் என்ற திரைப்படத்தில் பஞ்சு அருணாசலம் அவர்களின் வரிகளுக்கு இளையராஜா இசையில் SB பாலசுப்ரமணியம் பாடிய அழகான பாடல். ஒருவர் தன்னை இப்படி வசீகரிக்க முடியுமா என்று சிந்திக்கும் காதலன், இருவருக்கும் இடையில் விளையாட்டு சண்டையில் இருந்து பிறந்த பந்தம், மலைப்பாங்கான பகுதியில் தனியாக நடந்து செல்லும் நாயகன், தன்னை கவர்ந்த பெண்ணை பற்றி ஆச்சரியத்துடன் காதல் வாழ்க என்று பாடும் இனிமையான பாடல் இது. பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM-നോടൊപ്പം.
1: அன்பு நேயர்களே, இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அதோ மேக ஊர்வலம், அதோ மின்னல் தோரணம். மேகங்களும் மின்னல்களும் நடனமாடுவதை போல காதலர்களின் மனதிலும் காதல் ஊர்வலம் செல்வதை மிக அழகாக விவரிக்கிறது இப்பாடல் வரிகள். உனது பாதம் அடடா இளவம் பஞ்சு, நடக்கும் போது ஏற்படும் உணர்வை காதலன் தன்னுடைய நெஞ்சு துடிப்போடு சொல்கிறான். ஈரமான ரோஜாவை திரைப்படத்திற்கு வேண்டி வரும் பாடல் வரிகளை கவிஞர் புலமை பித்தன் எழுத இசை இளையராஜா, பாடியவர்கள் மனோ சுனந்தா. இதோ பாடல், கேட்டு மகிழுங்கள்.

0: കേൾക്കാം, ആസ്വദിക്കാം. റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: റേഡിയോ സാന്ത്വനം 90.4 അലവരിസിയിൽ ഇന്നിസൈ നിഗഴ്ചിയൻ അടുത്ത പാടലിൽ വീണ്ടും സന്ദിപ്പോവും. മുത്തുമണി മാല ഉന്ന തൊട്ട് തൊട്ട് താലാട്ട, വെക്കത്തില സേല കൊഞ്ചം വിട്ട് വിട്ട് പോരാട, ഉള്ളത്തിലേ നീതാനേ ഉത്തമി ഉൻ പേർ താനേ, ഒരു നന്ദവന പൂതാനേ പുതു ചന്ദനമും നീതാനേ. 1992 വെളിയാണ് சின்ன கவுண்டர் திரைப்படத்தில் ஆர் வி உதயகுமார் அவர்களின் பாடல் வரிகளுக்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷீலா பாடிய பாடல். நாயகன் தன் மனைவியின் அழகையும் தன் மீதான அவளது அன்பையும் கண்டு வியந்து பாடும் சூழலில் அமைந்த கவித்துவமான கிராமிய பின்னணி கொண்ட மில்லிசை பாடல் இது. பாடலை கேட்போமா? இதோ உங்களுக்காக பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: മ്യൂസിക് വിത്ത് റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியின் கடைசி பாடல். சின்னப்பயலே சின்னப்பயலே செய்தி கேளடா, இளைய தலைமுறையினருக்கு சொல்லும் அறிவுரை செய்தி தரும் பாடல். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி. உண்மையான வளர்ச்சி என்பது உடல் வளர்ச்சியும் அறிவு வளர்ச்சியும் இணைந்ததுதான் என்பதை உணர்த்துகின்றன இப்பாடல் வரிகள். அரசிலங்குமாரி திரைப்படத்திற்கு வேண்டி வரும் பாடல் வரிகளை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுத, ஜி ராமநாதன் இசையமைத்து, டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல். இதோ பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள்.

0: நேயர்களே, ரேடியோ சாந்தவனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமாநந்தினி,
1: உங்கள் சிவபிரகாஷ்.

யஸ்மின் சர்வம் யத சர்வம் யஸ் சர்வம் சர்வத்ருக் ததா சர்வ பாவ பதாதீதம் போதானந்தம் ஸ்மராம்யஹம். யம் ப்ரஹ்மா வருணேந்திர ருத்ர மருதஹ ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவை வேதை சாங்கபத க்ரமோ.

0: சாந்தனம் 90.4 FM. டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃப்ரம் கூகுள் பிளே ஸ்டோர் ஆர் ஆப் ஸ்டோர் அண்ட் என்ஜாய் யுவர் ஃபேவரட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் மியூசிக்.
1: சரகம கர்வான் மினி மலையாளம்.